0: பிஎன்எம் ஹிட் ஹிட் ராடியோ ஹிட் ராடியோ நார்த் மியூசிக்
1: ஸ்லைப் சீஸ் இன் நாலடு
0: ஸ்லைப் சீஸ் இன் நாலடு.